0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி brought to you by shine smarter this season with மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் ஸ்மார்ட் எக்ஸ்சேஞ்ச் மேக்கிங் சார்ஜஸ் மட்டும் பே செய்து நீங்களோட பழைய 22 கேரட் சொர்ணாபரணங்கள் அது எവിടെ നിന്ന് வாங்கியதாடെങ്കിലും ஸ்வாப் ചെയ്യൂ dazzling new designs உமாய்
1: in association with
2: commercial bank we are saving more turns dreams into reality commercial banks 5 million riyals dream dream bigger
3: and lulu hypermarkets supermarkets and department stores where the world comes to shop just feel

0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி brought to you by Shine Smarter this season with Malabar Golden Diamonds Smart Exchange. Making charges மாத்திரம் பேசியது நீங்களுடைய பழைய 22 கேரட் சொர்ண ஆபரணங்கள் அது எவ்வளவு நின்று வாங்கியதாடங்கிலும் ஸ்வாப் செய்யு டாஸ்லிங் நியூ டிசைன்ஸுமாய்
1: in association with
2: Commercial Bank. We are saving more turns dreams into reality. Commercial Bank's 5 million riyals dream. Dream bigger.
3: And Lulu, hypermarkets, supermarkets, and department stores where the world comes to shop.

0: கதாஷ் ஹாப்பினஸ் ஃப்ரீக்வன்சி
1: கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.
0: This is home delivery only on Radio Suno 91.7 FM.

0: Chennai beats.
1: Tamil, head of the hour.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?